0: ஷேக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷேக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷேக்கிலா
1: சிவர்சுனஸ்தி ஃப்ரெஷ்கம்
2: சுமர்கிட்டே கொள்ள மூசிக்கா மாதிரி ஃப்ரெஷ்கான்